ஜங்கிஞ்சி மிச்சாயி மந்த குடாயே வயது குடாய் கயது குடாய் கோஹாயே மானாயே மாயாயே லோஹாயே சவகாலியாய் சோமிச்சோராயே சவதமகனாய் ஜோமே தேசியாயாரோக்கவோ தஸ்கமாசனோ படிக்கமாமி நிந்தாமி கரியாமி அப்பா நம்போசுரா.